0: கேப்ல ஸ்டீல் அதை விடக்கூடாது, யாரும் பாப்பாங்க எவனும் கேப்பாங்கிறதுக்காக இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, அட்லீஸ்ட் என் ஃபேமிலி கூட இல்லனாலும் நான் வந்து
1: அதாவது பார்ட் ஆஃப் தட், அதாவது we just have to keep a little bit of memory and then இத வெச்சிட்டு we have to continue.
0: ஆமா, சோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளி வேற லெவல். நான் வந்து என் வாழ்க்கையிலே ஒண்ணுமே பண்ணது இல்ல தெரியுமா, என் வேலை சாப்பிடுறது, அவனுக்குள்ள வைக்கிறது, அவன்ல இருந்து எடுக்கிறது, அதை எடுத்து டப்பால அடுக்கிறது, இது மட்டும் தான் என்னோட வேலை. அப்புறம் ஃபுட் டேஸ்டிங் பண்றது, இது மட்டும் தான் என் வேலையா இருந்துச்சு. ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் லட்டு பண்ணேன், பூந்தி லட்டு சொந்தமா பண்ணேன். ஒரு லட்டு வந்து எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை தெரியுமா, அதை வந்து நான் பண்ணேன் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் ஹல்வா பண்ணேன், வேற என்ன பண்ணேன், சுஜி பிஸ்கட், மக்மூர் பிஸ்கட்னு நிறைய பிஸ்கட் இருக்கு, அதெல்லாம் பண்ணேன். முறுக்க தவிர மித்த மோஸ்ட்லி நெய்யுருண்டை பண்ணேன். ஸோ பிகாஸ் முறுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வேலை, என்ன அதை சுத்துற இதெல்லாம் வேணும், அச்சுலாம் வேணும். ஸோ அதனால இதெல்லாம் நான் பண்ணேன். இப்ப லாஸ்ட் தீபாவளிக்கு வந்து நான் என்ன பண்ணேன் ஞாபகம் இல்லை, ஏன்னா எதுவும் பண்ற மனநிலையில நான் இல்லை. பட் வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணேன், அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் ஸ்வீட்லாம் எதுவும் பெருசா பண்ணல. பட் இந்த வருஷம் தீபாவளி கண்டிப்பா சூப்பரா அசத்திடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஏன்னா ஒரு வருஷம் நம்ம கேப் விட்டாச்சு இல்ல. பட் நான் எப்பவுமே எண்ணெய் தேய்ச்சி சேக்கா வச்சு நான் குளிப்பேன், குளிச்சுட்டு புது துணி போடுவேன், போட்டுட்டு. ஆனால் அந்த அப்பா அம்மாக்கு படையல் போடுறது, அந்த தாத்தா பாட்டிக்கு படையல் போடுறதுக்குல, அது வழக்கமா வந்து ஒரு வீட்டில் தான் பண்ணோன்னு
1: சொல்லிடுவாங்க.
0: ஆமாம், அவங்க ஒருத்தவங்க வீட்டில் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அது வீட்டில் பண்ணுறாங்க, ஃபோட்டோ அனுப்புவாங்க, பார்த்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, சாமி கும்பிட்றது அதெல்லாம் பண்ணுவேன். நரகாசுரனுக்கு படையல் போடுவேன், சமைச்சு நரகாசுரனுக்கு படையல் போடுறது அதெல்லாம் பண்ணுவேன்.
1: படையல் போட்டு நீ ஃபுல்லாக கட்டுவோம்.
0: அஃப்கோர்ஸ்ங்க, படையல் போடுறதே அதுக்காக தானே. அவர் தானே சொல்லிட்டு செத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு
1: சொன்னாரு.
0: அதனால நான் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு
1: இருக்கேன்.
0: ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு சாய்ஸா அப்படின்னு ப்ரெஷர், ஆக்சுவலி ப்ரெஷர் கிடையாது, சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு பண்ணணும்னா பண்ணுங்க, பண்ணாமலும் இருங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து ஒரு ப்ரெஷரில் பண்ணல, நான் வந்து இது என்னோட ஒரு சாய்ஸ் தான், நான் பண்ணணும்னு நினச்சா நான் பண்ணலாம். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன். இன்ன வரைக்கும் நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன்னா நான் வந்து, ஆனால் எனக்கு வந்து பொட்டு வைக்க ரொம்ப பிடிக்கும், இதுவும் ஒரு பாரம்பரியம் தானே.
1: ஆமாம்
0: ஆமாம். அப்புறம் சாரி போடுறது, இதெல்லாம் வந்து பிடிச்ச விஷயம் தானே, அதெல்லாம் நான் வந்து பிடிச்சி தான் பண்ணுறேன். பிடிக்காம பண்ணுறேன்,
1: இங்கேயுமே வந்து நான் சாரி போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா இங்கே வந்து வேர்க்க மாட்டேங்குது.
0: உங்களோட பாரம்பரியம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: என்ன ஒரு அழகான பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டி பாடுவாங்க, என்ன குறை என்ன குறை செல்ல பேராண்டிக்கு என்ன குறை, அந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து ஏன் தெரியல இந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு வந்து லைக் நம்மளோட பாரம்பரியத்தெல்லாம் அப்படியே இழுக்கிற மாதிரி, அதாவது காட்டிலேருந்து வீட்டுக்கு வந்த கதையை பத்தி பாடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள நிறைய இன்னும் டீப் மீனிங்ஸ்லாம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். வெல்கம் பேக் டு கலாபம். நம்ம இன்னைக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கோம் சொல்லுங்க லாவணியா. நம்ம மக்கள்
1: நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், பாரம்பரியத்தை வந்து நம்ம வந்து அவை ஒரு நெசசிட்டியாக நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லை நம்மளே விருப்பப்பட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறோமான்றது தான் என்னுடைய டாபிக். ஸோ அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இது வரைக்கும் அந்த தீபாவளி மற்ற பொங்கல் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து சென்னையில் இருக்கும் போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் குறைச்சி குறி சாப்பாடு எல்லாமே கூட அங்கே வந்து ஃபுல்லாக பாய் பிரியாணி அந்த ரேஞ்சில் ஓடும். பட் இங்கே வந்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் குறிச்சிட்டு நாங்களே ஒரு பிரியாணி பண்ணிட்டு இல்லைன்னா வந்து ஒரு அதை வந்து எப்படி சொல்கிறது பாபிக்யூ பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து புதுசாக நம்ம நியூசிலாண்டோட சேர்ந்து நம்ம வந்து.
0: கைஸ் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். லாவணி அவங்களோட பிறந்த நாளுக்கு நான் போயிருந்தேன், அவங்களோட கணவர் பாபிக்கு பண்ணாரு, அதை யாரு மெரினேட் பண்ணான்னு எனக்கு தெரியல. யார் பண்ணா?
1: நான் தான்.
0: நீங்க தானா அது? அப்ப உடனடியா ரெசிபி கேட்டே ஆகணும். சீரியஸ்லி ஸ்பீக்கிங், என் வீட்டில் எப்படி மெரினேட் பண்ணி இந்த சிக்கனுக்கு என்ன டேஸ்ட் இருக்கு?
1: இல்ல நான் மெரினேட் பண்ணல, எங்க மாமா
0: பாத்தீங்களா?
1: இல்ல நான் வந்து அவர் வந்து என்ன சொன்னாரு, அவர் வந்து போட்டுட்டு இதை கூட்டமா இதை போடு இதை கொஞ்சம் போட்டு அவனு கொஞ்சம் போட்டு
0: கிண்டிட்டு மட்டும் தான்
1: இருந்தது. இல்ல நான் எல்லாத்தையும் கொட்டிட்டு இருந்தேன், அவர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார்.
0: இப்பதான் எனக்கு தெரியுது ஏன் என் வீட்டுல செய்யற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் சொன்னாரு அவர் மலேசியால இருந்தாருன்னு.
1: எங்களோட அந்த ட்ரீ இருக்கு இல்லையா, கிறிஸ்மஸ் ட்ரீல இருக்க ஆர்னமெண்ட்ஸ் வந்துட்டு அது சிலதெல்லாம் இந்தியால இருந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த

0: எங்களோட இதை அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி போட்டுட்ருந்தோம். எங்கள் வீடு முன்னாடி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மரம் இருந்தது. அப்புறம் அது ஒரு புயலில் வந்து அந்த மரம் வந்து விழுந்து ஃபுல்லாகவே அப்ரூட் ஆயிடுச்சு. ஆனாலும் அது வந்து அந்த மரத்துலேருந்து அந்த ட்விக்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதில் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் மாதிரி அதை வச்சு பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆல் தோஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து இட்ஸ் அ லிட்டில் பார்ட் ஆஃப் ஹோம், தட்ஸ் இட். And as a family, I try to make new traditions.
1: In the Christmas, adu mak turkey.
0: Adu Thanksgiving.
1: Thanksgiving எப்ப நடக்கும்?
0: அது தேங்க்ஸ் நம்ம இங்க கொண்டாடுறது கிடையாது. அது நவம்பர்ல
1: நடக்கும். தனியா ஒரு டே.
0: ஆமா, தனியா
1: கொண்டாடுவோம். தனியா ஒரு
0: நவம்பர்ல இருக்கும்.
1: For some reason I don't know why, மலேசியால வந்து கிறிஸ்மஸ் டைம்ல வந்து டர்க்கி கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும். அண்ட் என் பார்ட்டி வந்து நாங்க கிறிஸ்மஸ் கூட கொண்டாடுவோம்.
0: ஆமா,
1: மாதிரி நாங்க எல்லாத்தையுமே கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ் டைம்ல வந்து. ஆக்சுவலி வந்து நான் சின்ன வயசுல வளரும் போது வந்து என் அத்தை வீட்டுல இருந்தனால மாமா கிறிஸ்டியன், அதனால வந்து சாண்டாலாம் வருது இதெல்லாம்
0: இருக்கேன்.
1: ஆனா என் பாட்டி வந்து எங்களுக்கு லைக் கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன் யாருமே இல்லைனாலும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லா சமைச்சு டர்க்கி ஒரு மாதிரி ஃப்ரை இருக்கும், டர்க்கி ஃப்ரை இருக்கும். லைக் இப்ப பொரிச்ச கோழி ஃப்ரைட் சிக்கன் இருக்கு, அந்த மாதிரி ஃப்ரைட் டர்க்கி சிக்கன் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். அது ஐயோடா, அது எங்க வாங்கினாங்கன்னு தெரியல. பாட்டி
0: டர்க்கி வந்து அந்த ஃபுல்லா அவல்ல போட்டு ரோஸ்ட்
1: பண்ணுவாங்க.
0: அது ஃப்ரை பண்ண மாட்டாங்க, ரோஸ்ட் பண்ணுவாங்க. அது அது அது வந்து ஒரு பெரிய இது. ஆக்சுவலா அது அது
1: ஒரு டேஸ்ட்.
0: பல மணி நேரம் அது வந்து இட் கெட் குக்ட். அதாவது சிக்கன்
1: மணி நேரங்கள்
0: வந்து அதை வந்து ஸ்லோ குக் மாதிரி அதை பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள வந்து சில பல ஐட்டத்தை சொருகி
1: எனக்கு இப்ப அதை சாப்பிடும் போல. எஸ் எஸ் எஸ் சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி, நீங்க ட்ரெடிஷனை வந்து ஒரு ப்ரெஷரா வச்சிருக்கீங்களா இல்ல உங்களோட சாய்ஸ்?
0: அதாவது 18 வயசுலயே வந்து மத்த ஊருக்காக வாழறதுன்னு நிறுத்தியாச்சு நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்காக பண்ணுற எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து என்ன, எனக்கு கிறிஸ்மஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபேவரட் டைம் ஆஃப் த இயர். அதனால் அதை வந்து ஐ ட்ரை டு மேக், அதாவது மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது அது மாதிரி தான் ஐ ட்ரை டு டூ சம்திங் ஃபார் கிறிஸ்மஸ் பிகாஸ் இட்ஸ் மோர் அபவுட் கிவிங் அண்ட் இட்ஸ் மோர் அபவுட் ஜீசஸ் மோர் தென் ப்ரெசன்ஸை விட இட்ஸ் மோர் அபவுட் கிவிங் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ ட்ரை டு டீச் தட் டு மை கிட்ஸ் அண்ட் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவல் வேல்யூ ஆக்சுவல் மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் சாண்டா ஆர் அந்த மாதிரி இல்லாமல். அதே மாதிரி ஈஸ்டருமே நிறைய பேர் வந்து அந்த லென்ட் சீசன் சொல்லுவாங்க. அதாவது அந்த அதுக்கு ஈஸ்டருக்கு முன்னாடி அந்த 40 நாள் வந்து தே வில் ஃபாஸ்ட் ஆர் சில பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் தேல் டூ. நான் வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் அந்த டைமில் நான் வந்து ஒரு ஒரு நாளும் அந்த அதிகாலை 3 மணி 4 மணி அந்த மாதிரி எந்திரிச்சு நான் ப்ரே பண்ணுவேன் எவ்ரிடே. ஸோ அந்த டைம் அந்த என்னுடைய தட் இஸ் மை கைண்ட் ஆஃப் திஸ் திங். அண்ட் ஐ வில் எப்படி சொல்கிறது, ட்ரை மோர் டு பி மோர் கைண்ட். அண்ட் நான் ரொம்ப யாரையும் அதாவது ஒரு ஒரு நாளும் யாருக்காவது ஒரு நல்லது செய்யணுன்ற ஒரு ஒரு கான்சியஸா ரொம்பவே கான்சியஸா
1: எப்போதுமே அந்த கான்சியஸோட இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அந்த நீங்க மட்டும் இல்லாமல்.
0: ஆமா, பட் ஐ ட்ரை டு டு மோர் ஃபார் தட் டியூரிங் தட்
1: ஸ்பெசிஃபிக்கா பண்ணனும் அப்படிங்கிறது. நீங்க வந்து கிட்ஸ் அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி இப்படின்லாம் சொன்னோன்னே எனக்கு நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். நாங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி பெருசா கொண்டாடினது இல்ல, ஆனா எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட காலை வச்சு கிருஷ்ண ஜெயந்தி
0: கொண்டாடணும்.
1: கண்டிப்பா. சரி, இப்ப நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: கேட்கலாமே.

0: வெல்கம் பேக் கலாபம் வானொலியில. இன்னைக்கு நான் உங்கள் பெட்ரா மார்க்ஸ் பிரியா மற்றும்
1: இங்கதான் இருக்காங்க.
0: இன்னைக்கு நம்ம வந்து நம்ம எபிசோட்ல என்ன பேசிட்டு இருக்கோம்னா, கீப்பிங் ட்ரெடிஷன்ஸ் அலைவ் இஸ் எ சாய்ஸ் ஆர் எ பிரஷர் அப்படின்னு பேசியிருக்கோம். அதாவது நம்ம
1: பாரம்பரியத்தை நம்ம வந்து வலுக்கட்டாயமா வேற வழி இல்லாம நம்ம ஃபாலோ பண்றோமா, இல்ல நம்ம ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு சந்தோஷமா ஃபாலோ பண்றோமான்றதுதான் டாபிக்.
0: எஸ் இது வரைக்கும் நம்ம வந்து லாவணியா அவங்களோட கிறிஸ்மஸ் பத்தி பேசினாங்க, நான் வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பத்தி நிறைய பேசியிருந்தேன். பட் இப்ப லாவணியா நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம பேசிட்டே இருக்கும்போது, என்னன்னா இப்ப நம்ம நினைக்கிறோம் இது சாய்ஸா இல்ல ப்ரெஷரா அப்படின்னு. நம்மளுக்கு நம்ம ஆக்சுவலி யோசிக்கிறோம் தெரியுமா, ப்ரெஷர் வந்து சொசைட்டல் ப்ரெஷர் இருக்குதான். இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச சில சொந்தக்காரவங்க இருக்காங்க, ஐயோ இன்னைக்கு இதை பண்ணலன்னா அவன் கேட்பானே அப்படிங்கறதுக்காகவே பண்ணியாகணும். மாமியார் கேட்பாங்க பண்ணியாகணும், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான் பண்ணியாகணும், அண்ணி கேட்பா பண்ணியாகணும், நாத்தனார் கேட்பா பண்ணியாகணும் இப்படின்னு சொல்லிட்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: இருக்காங்க.
0: ஆனா இப்ப சில ஆனா பண்ணிதான் ஆகணும்

0: அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க பண்ணாமல் கூட இருக்கலாம், அவங்க வந்து இவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ வி ஆக்சுவலி டூ ஹேவ் அ சாய்ஸ், அதுதான் மேட்டர். ஆனால் ப்ரெஷரும் இல்லாமல், ப்ரெஷராக இல்லையாங்கிறது அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்து, ப்ரெஷரும் இல்லாமல் சாய்ஸுமே இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பாரம்பரியம். யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள். அவங்க நோன்பு எடுத்து தான் ஆகணும்.
1: ஆமாம்,
0: அந்த புர்காவா அந்த தூடம், தூடம்னு சொல்லுவோம் நாங்க, ஸ்காஃப் மாதிரி தலையில போட்டுக்கிறோம், அது போட்டுதான் ஆகணும். கை காலே உடம்பு மறைச்சிதான் ஆகணும். அப்புறம் வந்து வேற என்ன
1: இல்ல, ஆக்சுவலா அதுலயே வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து எல்லாருமே வந்து பண்ண மாட்டாங்க,
0: பண்ணி ஆகணும்.
1: பண்ண இல்ல இல்ல, இட்ஸ் எ சாய்ஸ். ஆக்சுவலி தே ஹேவ் எ சாய்ஸ்.
0: மலேசியால சாய்ஸ் இல்ல.
1: ஓ ஓகே, பட் இன் இந்தியா வி ஹேவ் எ சாய்ஸ்.
0: இந்தியால சொல்றீங்க.
1: எனக்கு வந்து நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு சின்னப்ப வந்துட்டு இப்ப இப்ப வந்து அவுட் ஆஃப் சாய்ஸ் அவங்க தே கவர் தெம்செல்ஸ், பட் நோபடி ஃபோர்சஸ் தெம். அதாவது மேபி தே ஹேவ் இன்டர்னல் கொஞ்சம் பிரஷர் இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல.
0: இந்தியால இருக்கிற முஸ்லீம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்ட். ஏன்னா நான் படத்துல பார்க்கும் போதே தெரியும், சில பேர் சும்மா ஸ்காஃப் மாதிரி மட்டும் தான் போட்டிருப்பாங்க, லைட்டா இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா மலேசியால பாத்தீங்கன்னாக்கா வந்து இப்ப நம்ம பாரம்பரியத்தை பேசிட்டு இருக்கறனால நம்ம இதை பத்தி சொல்றோம். என்னன்னா அந்த ஸ்காஃப் போட்டிருப்பாங்க, தலையில வந்து முக்காடு போட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஃபேஸ மறைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேஸ் மட்டும் தெரியும்.
1: தலைமுடியே
0: தெரியக்கூடாது, கழுத்து தெரியக்கூடாது, கை காலி எல்லாம் தெரியக்கூடாது. ஆனா அவங்களோட கை பாம்ஸ் தெரியலாம், அதாவது இது பாம் தானே இது பேரு, பாம் தெரியலாம். காலுத்து காலு கூட வந்து ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து மறைச்சிருப்பாங்க, ஷூ இதெல்லாம் போட்டிருப்பாங்க. பட் அவங்க சாண்டல் எல்லாம் போடலாம், சாண்டல் போடலாம். அதாவது காஃப் தெரியக்கூடாது, தைஸ் தெரியக்கூடாது, இடுப்பு தெரியக்கூடாது, இதெல்லாம் எதுவுமே தெரியக்கூடாது. லெட் சே அவங்க ஸ்காஃப் தலையில இருக்கிற ஸ்காஃப் போடாம இருந்தாங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கும், ஒரு சொசைட்டி மாதிரி இருக்கும், இஸ்லாம் சொசைட்டி மாதிரி இருக்கும். அங்கேருந்து இந்த உஸ்தாட்லாம் இருக்காங்களே அவங்க வந்து அவங்கள வந்து லைக் கூட்டிட்டு போகலாம். கூட்டிட்டு போயிட்டு அங்கே வச்சு அவங்க என்ன தண்டனையோ இல்லை என்ன பண்றாங்களோ அது அவங்க. ஆமா, மலேசியால அது எனக்கு தெரியாது. மேபி ஏதாச்சும் ஃபைன் மாதிரியோ என்னாச்சும் பண்ணுவாங்க, எனக்கு அதை பத்தி அவ்வளவா தெரியல. பட் அந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இப்ப யாராச்சும் ஒரு மலாய்க்காரவங்க நம்மளுக்கு தெரிஞ்சு அவங்க போடாம இருந்தாங்கன்னா சில பேர் வந்து அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். விஷயங்கள் நடக்கிறது இருக்கு. ஆண்களுக்கு பெருசா என்ன விஷயங்கள் தெரியல, பட் பெண்கள் வந்து அவங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உள்ள என்ன வேணாலும் போட்டிருக்கலான்னு, அதுவும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து தலையை டை பண்றது, ஹேர் கலர் பண்றது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. பர்சனலி எனக்கு தெரியல ஆக்சுவலி இந்த தலை ஹேர் டை பண்ணுறது வந்து ஐ திங்க் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அப்ளிகபிள்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது மலாய் பொண்ணு தலையை ஹேர் டை பண்ணியிருந்தா கவர் தானே, அவங்க தான் ஸ்காஃப் கழட்ட போகிறது இல்லையேன்னு சொல்லி அவள் போட்டு வந்திருந்தா. பட் அந்த டீச்சர் ஃபார் சம்ஹவ் வந்து எல்லா பொண்ணுங்களோட செக் பண்ணியிருந்தாங்க, அது பண்ணக்கூடிய விஷயமா பண்ணக்கூடாத விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு அது ஹேர் கலர் பண்ணியிருந்ததை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு தப்பாக கருதி அவங்க வந்து தண்டனை கொடுத்துருந்தாங்க.
1: என்ன சொல், அபுதாபி இங்கெல்லாம் இருக்கும் போதெல்லாம் உள்ள பார்த்தா டிசைனர் வேர் போட்டிருப்பாங்க. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி டிசைனர் வேர் போட்டு, ஆனா மேல புர்கா தான்
0: போட்டுருப்பாங்க.
1: அவங்க போட்டுக்க தெரியாது. அதாவது இப்போ இப்போ குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் போனாங்கன்னா அப்புறம் அவங்க அவங்க அவங்க கேர்ள்ஸ் மட்டும் இருக்கிற இடத்துல தே வில் ரிமூவ் இட்.
0: ஓகே,
1: அண்ட் தே வில்
0: பி உங்களுக்கு எப்படி தெரியும்,
1: படத்துல பாத்திருக்கேன்.
0: படத்துல பாத்திருக்கீங்க, ஓகே ஓகே, நைஸ். இல்ல ஜஸ்ட் கியூரியஸ்.
1: இல்ல இல்ல, படத்துல பாத்திருக்கேன் நான் ஆக்சுவலா. செக்ஸ் அண்ட் தி சிட்டினு ஒரு படம் வந்திருக்கு, படம் வந்தது ஐ திங்க் 1 ஆர் 2, ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் தி திங் வாஸ், பட் அதுல வந்து அது காமிப்பாங்க.
0: ஓகே,
1: சோ தட் இஸ் ஹவ் அத லேட்டஸ்ட் ஃபேஷன் தே வில் பீ வேரிங்.
0: Yeah, because Dubai is very developed country. அங்க இல்லாதது எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்பெல்லாம் வீடியோ பார்க்கும் போது என்னடா அப்பசாம அங்க போயிடலாமா, ஒரு ஷேக்கை பாத்துடலாம், ஷேக்கை பார்த்து செட்டில் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இட் லைக் நிறைய என்ன ஷாப்பிங் பேரடைஸ்.
1: ஷாப்பிங் வேற, ஷாப்பிங் மட்டும் இல்ல, அதாவது என்ன சொல்றது, இட் இஸ் நாட் நம்ம இந்தியா மாதிரியே தான் இருக்கும் அது. அங்க நீ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லா ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ், ஒரு பக்கம் ஃபுல்லா அதெல்லாம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து நம்மளோட டீ கடை, நம்மளோட இது அந்த மாதிரி. அதாவது யூ கேன் யூ வில் ஹாவ் வெரி குட் திஸ் திங் ஓவர் தேர். அது இந்தியா மாதிரி தான் இருக்கும், உனக்கு அங்கே கிடைக்கிற இந்தியாவில் கிடைக்கிற எல்லா சாப்பாடு எல்லா இது அதே அட்மாஸ்ஃபியர் உனக்கு வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் அ குட் திங். அண்ட் யா, ஸோ இதை நான் என்ன என்ன சொல்றது, நம்ம எப்படி பேசிக்காக எப்படி இதை பண்ணலான்னா,
0: ஒரு ஒரு மனிதருக்கும் ஏற்ற மாதிரி தான்
1: வி ஹாவ் டு பேக் சாய்ஸ். அண்ட் மோர் மோஸ்ட்லி இந்த ட்ரெடிஷன்ஸ் வந்துட்டு எதுக்கு வந்து நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா, நம்ம எஸ்பெஷலி நம்ம நம்ம நாடு விட்டு நாடு வந்திருக்கும் போது நம்ம பண்ணுறதை விட்டுட்டோம்னா நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் அதை பண்ணவே மாட்டாங்க.
0: அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருன்னே தெரியாமல் போயிடும்.
1: ஆமாம், அதாவது நீ எங்கேருந்து வந்தான்னு உனக்கு தெரியலன்னா நீ எங்கே போகிறோம்னு எனக்கு தெரியும்.
0: இப்போ அதாவது நீ எங்கேருந்து வரலங்கிறது உனக்கு வேணான்னு வச்சுக்கோமே, நீ வந்து நான் கிவியாகவே வாழ்ந்துக்கிறேன், யார் கேட்டாலும் நான் கிவியாகவே இருந்துக்கிறேன், பாஸ்போர்ட் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு அப்படி இருக்கலாம். ஆனால் த வே யூ லுக், people going to ask you where are you from and you have to tell a certain place.
1: And illa the thing is actually is a very funny thing. You can take Indians out of India, but you cannot take India out of the Indian.
0: Yes,
1: you can't.
0: Yes,
1: you cannot.
0: But naane vandu India ku ponadhe illa, kaal vechadhe illa India la, ana ellarum enna paatha Indian da solluvanga and I'm proud of that.
1: Yeah,
0: na vandu illa na Indian la illa na Malaysian appadi na ennikume sonnad illa. நான் வந்து இந்திய வம்சாவளி தான், என்னோட பர்த் சர்டிபிகேட்ல என்னோட வம்சாவளி இந்தியான்னு தான் போட்டிருக்கு. நான் வந்து எங்களோட ஃபேமிலி வந்து அதாவது மலேசியால எத்தனை ஜெனரேஷனுக்கு முன்னாடி வந்து இந்தியன்ஸ் வந்தாங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு அக்யூரேட்டா தெரியல, கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க. பட் என்னோட ஃபேமிலி வந்து என்னோட அப்பா சைட்லேருந்தோ இல்லை அம்மா சைட்லேருந்தோ பார்த்தா ஒரு 8-9 தலைமுறை நாங்க. ஸோ 8-9 தலைமுறைனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ இத்தனை வருஷம் தாண்டியும் நாங்கள் வந்து எங்களோட இன்ன வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டில் இன்னும் ஒரு 10 கழிச்சோ இல்லை இன்னும் 100 கழிச்சு எவன் மலேசியாவில் பிறந்தாலும் ஒரு தமிழ் ஃபேமிலியிலே
1: இந்தியன்
0: எங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த வம்சாவளி இந்தியான்னு தான் போட்டிருக்கோம்.
1: வெரி குட், அப்படிதான் இருக்கணும். அண்ட் ஆக்சுவலாக இங்கே நம்ம இப்போ நம்ம அதை பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன், நம்ம ரொம்ப ரொம்ப ஐ திங்க் 18th century நினைக்கிறேன், அந்த அந்த டைமில் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து நம்மளோட இந்தியன்ஸ் நிறைய பேர், அது எஸ்பெஷலி அந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாத்துலேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 60,000 இந்தியன்ஸை வந்து தே ஹாவ் ப்ராட் தெம் டு ஃபிஜி. ஓகே, ஃபிஜி ஃபார் த சுகர் கேன் பிளான்டேஷன்ஸ். ஸோ அது ஸோ அங்கே வந்து நம்ம அங்கேருந்து அவங்கள இந்தியாவிலேருந்து கூட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப அங்க வந்து அவங்கள அந்த லோக்கல் பாப்புலேஷனை விட ஃபிஜி இந்தியன்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து அவங்க ஹிந்தி தான் பேசுறாங்க, அது ஃபிஜி ஹிந்தி, அது கொஞ்சம்
0: கொஞ்சம்
1: டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா பேசிக் அதுதான், அதே தால் ரொட்டி, அதே சாப்பாடு, அதே பண்டிகைகள் எல்லாமே கொண்டாடுறோம். ஸோ நம்மள எங்கிருந்து பேர்த்து எங்க வச்சாலும் நம்ம நம்மளுடைய இதை வந்து நம்ம விடுறது இல்லைன்றது ஐ திங்க் தட்ஸ் சம்திங் டு பி ப்ரௌட் அபவுட்.
0: ஆமா, கண்டிப்பா. அண்ட் யா, இன்னையோட நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தாச்சு.
1: கமான்,
0: என்னுடைய கருத்து, என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ப்ரெஷரால எதையுமே செய்யாதீங்க. இந்த ட்ரெடிஷன் விஷயம் மட்டும் இல்லை, இந்த ட்ரெடிஷன் விஷயத்த ப்ரெஷரால செய்யாதீங்க, பிடிச்சி பண்ணுங்க எதை பண்றதா இருந்தாலும். இது இதுக்கு மட்டும் பொருந்தாது, எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். நீங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நீங்கள் பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் எந்த ப்ரெஷராலையும் யாரால கொடுக்கப்படுற ப்ரெஷராலையும் நீங்கள் பண்ண தேவையில்லை, பிகாஸ் யூ டோன்ட் ஓ எனி ஒன் எனி திங்
1: எக்ஸாக்ட்லி.
0: ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே பண்ணுங்க, எதை பண்ணாலும் பிடிச்சி பண்ணுங்க.
1: எஸ், 100%. அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி சொல்றது, நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் யாருன்றத மறக்காதீங்க, உங்களுடைய ரூட்ஸை வந்து மறக்காதீங்க. நீங்கள் பேசிக்காக எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களோ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அதை வந்து எப்பவுமே மறக்காதீங்க. அண்ட் ஆல்வேஸ் பி ப்ரவுட் ஆஃப் ஹூ யூ ஆர் அண்ட் டோன்ட் ட்ரை டு I would advise not to try to, you will never be able to mix, you will never be a kiwi, you will always be who you are, so you stand out.
0: Ama,
1: you don't have to merge in, you have to stand out and be proud of who you are and never give up your culture for anything.
0: Yes, meendum adutha varam ungalai
1: sandhikkum varai vida enna solradhanga
0: vidamuyarchi vishwaram irundhu vidai peruvathu naan
1: priya vidai.
0: ஓ, பிரியா விடையா ஃபேர்வெல் போறீங்க? சரி, பிரியா பிரியா விடையா போயிட்டு வரேன்.
1: ஓகே,
0: உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம்.
1: பை பை, டாடா,
0: சீயா.
2: கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை planes.org.nz இல் காணலாம். மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் நம் நிகழ்ச்சிகளை

0: நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க kalabamfm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: Plains Media. Christchurch Kerala Association proudly presents Namaste Kerala, the first Malayalam radio program in South Island.
2: The show will cover various topics and current affairs for the Malayali and wider Indian community in Christchurch, and will also include local news, job opportunities and news affairs in India.
3: There will be a mix of popular Indian music from all parts of India, and we will also have discussions and interviews with the local Indian community members and professionals.
2: Please join us at 8 p.m. every third Wednesday. We are also available on podcast on plains.org.nz.
1: Namaste Kerala.